0: சிகே தூரங்கோ எம்தன் தைக்கினா நான் ஆ மேரந்தர் கிரை நாக்கு தேக்கிங்க ஜொலி கொத்த ஆயத்தே மர ஐயர்பாது வாயுமியா நென் திசும்ரே ஹோ ஹுதரன் பீர் போயார் ஹோ தைக்கினா சிலிக்கே துரங் ஆயுமியா போ அட்கரே போயில மாண்டோ சொல்றது தைக்கிங்க
1: ராஜ் மயூர்வஞ்சில தனலும் ஜம்த தனர் மினா நென் பன் பிர்ரே பொனுசலன் பே அன் மாண்டோ சொல்றதாரா ஜெனித் ரியா டுட்க ஜகர்பு அயும்த ஆக்கிய ஜினித் ஜெகர் தோ மண் பிர் நம் கின் டொம்கே ஹடம் மா ஜெயித்தே பே அன் மாண்டோ டிக்கிங் பௌத்தே முட்டை சொர்தார் ஜெயித்தே குர்சும் ஹொன்ஸ்ரீ ஜாதப் சந்திர பாகிய முச்சயத்தே அயுமகன் ஒத்தொங் ஜகர் நெலிகா பே அன் மாண்டோ வா ஜினித் ஜெகர் பக்காய் அயர்த்தே பாகே குவா பொங்சோதாரு அட்கரே தி தத்திய ஏசுகே சரித்திய தனா பாகேக்குவா பொங்சோதாரு ரியா ஒத்துங் ஜகர் து பாரத் திசும் ரியா மத்த பிரதேஷ் ராஜ் ரே மினா ரீவ ஜில ரிமஹத்து லோ தொப்பல் கஜி மினா நென் ரிமஹத்து இத்தி உபுன் ஹகியா குண்டைக்கோ நம திசும் நம்தே போ கந்து சிங்கி ஒல் குணமுலித்தே ஆயர்த்தர் சலினகோ வெகிரலு குண்டை உப்புன் ஹகியா குவா